0: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
1: proud sponsor of 3ZZZ 92.3 FM.
0: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
1: proud sponsor of 3ZZZ 92.3 FM.

0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZZ FM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழன் தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி, தமிழுக்கு ஆணித்திங்கள், 7ஆம் நாள். உலக பொதுமறையாம் பொய்யாமளி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் ஆழ்வினை உடைமை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 474. அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இந்த குரலுக்கான விளக்கம் யாதெனில், மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவிலே கெட்டுத் துளைவார்கள் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவசலின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும், உலக தமிழரின் உரிமைத்தோடன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும், எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZZ.com.au ஊடாகவும், டியூனியன் ஊடாகவும் உலகம் பூராவும் வாழும் நேர்கள் நேரடியாகவும், மற்றும் எமது 3ZZZ வானொலி இணையத்தின் கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறமும் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளும், சர்வதேச யோகா தினத்துக்கான பதிவு, தமிழக ஊடகமான வசந்த் டிவி அண்மையில் உலகம் 360 பாகை நிகழ்ச்சியில் வெளியிட்ட இலங்கையின் வரலாற்று பகிர்வு, மற்றும் இன்றைய செய்தியின் பின்னணியில் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தை எதிர்கொள்ள தமிழ் புலமையாளர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற தனது கருத்தை பகிர்ந்து சமூக பொருளாதார ஆய்வாளரான செல்வின் ரேனியஸ், மேலும் அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும், மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி நேர்களுக்கு மீண்டும் ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும். குறிப்பாக இந்த மே ஜூன் மாதத்தில் இணைவோருக்கும் புதுப்பித்துக் கொள்ளும் நேர்களுக்கும் இடையே வானொலி நிலையத்தினால் நடத்தப்படும் பரிசளிப்பிலும் கலந்து கொள்ளலாம். பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களின் முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு இந்நேரத்திலே தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்களது நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம், அது சிறியது என்றாலும் பரவாயில்லை, உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZZ வானொலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்கு உரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்தில் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்துக்கான பதிவுடன் இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.
1: ஒரே உலகம் ஒரே குடும்பமாக அனைவரின் நலனுக்கான யோகா என்ற துணைப்பொருளில் 9வது சர்வதேச யோகா தினம் உலகளாவிய ரீதியில் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. யோக பயிற்சிகளை செய்தால் உடல் நலன் மட்டுமின்றி நமது மனநலனும் மேம்படுகிறது. பரபரப்பு மிகுந்த நம் மனதின் ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு உதவியாக அமைவதோடு எமக்கு புத்துணர்ச்சி அளித்து மனதை இலகுவாக்கவும் இந்த யோகாசனம் பேருதவியாக இருக்கிறது. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய பிரதமர் முன்வைத்த கோரிக்கைக்கமைய ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் யோகா தினத்தை முன்னிட்டு இந்த வருடமும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இன்று நடைபெறும் யோகா தின நிகழ்வு இந்திய பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறுகிறது. 180 நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த யோகா தின நிகழ்வில் பங்கேற்கின்றனர். மேலும் இலங்கையிலும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம், ஹம்பாந்தொட்டையில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் கண்டியில் உள்ள இந்திய உதவி உயர்ஸ்தானிகராலயம் ஆகியவை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: இன்றைய வரலாற்று இவ்வாரத்தில் ஜூன் மாதம் 20 ஆயிரத்தி 1986 இந்தியா கன்னியாகுமரியைச் சேர்ந்த கத்தோலிக்க மதகுரு பேராயர் மனுவல் வென்சாலஸ் அவர்கள் ஸ்ரீலங்கா படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் அதே தேதி 1987 ஆண்டில் திருவண்ணாமலை தமிழகாமம் படுகொலையில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 1990 இலங்கையின் கிழக்கு மாநிலத்தில் கல்முனையில் இலங்கை படைத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட கல்முனை படுகொலை தாக்குதலில் 250 தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1991 ஜெர்மனின் தலைநகரை வேன் நகரிலிருந்து பெர்லினுக்கு மாற்றுவதற்காக ஆதரவாக ஜெர்மன் நாடாளுமன்றம் வாக்களித்தது. மற்றும் உலக அகதி நாள் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே ஆண்டுதோறும் ஜூன் 20 தேதி நினைவு கூறப்பட்டு வருகின்றது. ஜூன் மாதம் 21 தேதி 1986 குரு நகரிலிருந்து இந்தியா நோக்கி பயணித்த அன்னமேரி படகை வழிமறித்த இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் 34 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 1990 மன்னாரில் கொண்டச்சி ராணுவ முகாம் விடுதலை புலிகளின் தாக்குதலிலே பல இராணுவத்தினர் கொல்லப்பட்டு 12 விடுதலை புலிகளின் போராளிகள் வீரச்சாவடைந்தனர். 2002 உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் அற்ற கண்டமாக அறிவித்தது. 2012 200 ஆப்கானிய மற்றும் ஏனைய நாட்டு எதிரிகளை கொண்ட படகு இந்திய பெருங்கடலிலே ஜாவாக்கும் கிறிஸ்துமஸ் தீவுக்கும் இடையில் மூழ்கியதில் 17 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காணாமல் போயினர். ஜூன் 21 தேதி உலக இசை தினம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21 தேதி உலக இசை தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், சீனா உள்ளிட்ட 110 மேற்பட்ட நாடுகளில் இது கொண்டாடப்படுகிறது. இசைத்துறையில் சாதனை படைத்தவர்களை பாராட்டும் விதத்தில் அன்றைய நாளில் உலக இசை தினம் கொண்டாடப்படுகிறது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இசை ஒரு கலை. இசைக்கு மயங்காதோர் உலகில் எவரும் இல்லை. அத்துடன் இந்தியாவில் தோற்றம் பெற்ற யோகா கலை ஜூன் 21 தேதி அன்று உலகத்தின் பல பகுதிகளில் உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகின்றது.
2: ஏன் கடந்த 2019 ஆண்டில் கூட
0: மெல்பர்ன் நகர மெல்பர்ன் ஸ்டாரில் கூட மிக பிரமாண்டமாக உயரத்திலே பெரிய அளவில் மக்கள் பங்களிப்புடன் இந்த தினம் இடம்பெற்றது. மற்றும் உலக மனித நேய நாளுமாகும். ஜூன் 22 1992 தமிழ்நாட்டில் பாஜாத்தி கிராமத்தில் தமிழ்நாட்டு காவல்துறையினரும் வனத்துறையினரும் நடத்திய வன்முறைகளிலே 34 பேர் உயிரிழந்தனர். 18 பெண்கள் வன்புணரப்பட்டனர். 28 சிறார்களும் பாதிக்கப்பட்டனர். ஜூன் 23 1980 இந்திய அரசியல்வாதி சஞ்சய் காந்தி விமான விபத்திலே உயிரிழந்தார். 1990 திருவண்ணாமலை நிலாவளி அகதி முகாமில் இருந்த தமிழ் மக்கள் மீது இலங்கை படையினரால் நடத்தப்பட்ட தாக்குதலிலே 30 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரிலே ஆரம்பமானது. 2016 ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஐக்கிய ராஜ்யம் வெளியேறுவதற்கு ஆதரவாக அந்த நாட்டு மக்கள் 52 விழுக்காட்டினர் வாக்களித்தனர். ஜூன் மாதம் 24 தேதி 1989 தியன்மன் சதுக்கம் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து யான் சமிங் சீன பொது உடைமை கட்சியின் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1997 ஈழப் போராட்டத்தின் போது பன்றிகைதகுளம் பனிக்க நீராவி பகுதியிலே ஜேசி குழு படையெடுப்பின் போது இடம்பெற்ற பெரும் தாக்குதலில் 210 இராணுவத்தினரும் 90 விடுதலை புலிகளும் சாவடைந்தனர். 2004 ஆண்டில் நியூயோர்க்கில் மரண தண்டனை சட்ட விரோதமானதாக அறிவிக்கப்பட்டது. 2010 ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமராக ஜூலியா கிலார்ட் பதவியேற்றார். மற்றும் கவியரசு கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் பிறந்த தினம் ஜூன் மாதம் 24 தேதி. கண்ணதாசன் என்றால் MSV என்றால் கண்ணதாசன் என்று எண்ணும் அளவுக்கு இருவர் கூட்டணியும் தமிழ் திரை இசை உலகில் மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்து அற்புதமான பாடல்களை படைத்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. இருவரும் ஒரே நாளில் ஜூன் 24 தேதி அன்று பிறந்தார்கள். கண்ணதாசன் 1921 ஆண்டு, MSV 1928 ஆண்டு. 20 நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய திரை இசை வரலாற்றில் கவிஞர் கண்ணதாசனுக்கு தனி இடம் ஒன்று. இவரது பாடல்களில் கற்பனை வளமும் சொல்லாட்சியும் தத்துவங்களும் அனுபவங்களும் புதைந்திருக்கும். MSV கண்ணதாசன் கூட்டணியில் அமைந்த பாடல்களில் மனிதர்களின் பிறப்பு, இறப்பு, சோகங்கள், விரக்திகள், வறுமைகள், வீழ்ச்சிகள், ஆசைகள், ஏமாற்றங்கள் என அனைத்தையும் உணரலாம். ஜூன் மாதம் 25 தேதி 1975 ஆண்டில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் நெருக்கடி நிலையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார். 1981 மைக்ரோசாப்ட் வாஷிங்டனில் நிறுவனமயப்படுத்தப்பட்டது. ஜூன் மாதம் 26 1803 ஆண்டில் கண்டி போரின் போது கண்டியிலே
3: சரணடைந்த பிரித்தானிய படையினர் பெருமளவிலே கொல்லப்பட்டனர். 1976 கனடாவின் சிஎன் கோபுரம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. 2015 ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்ற அரசமைப்பின் 14th திருத்தத்தின் படி ஒருபால் இணையரின் திருமணம் புரிவதற்கு உரிமை உள்ளதென தீர்ப்பு வழங்கியது. போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான பன்னாட்டு நாளும் June 26 ஆகும். மேலும் சித்திரவதைக்குட்பட்டோர் மற்றும் சித்திரவதையிலிருந்து மீண்டோருக்கு ஆதரவான சர்வதேச தினமும் ஆகும். இன்டர்நேஷனல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டோர்ச்சர். தமிழரின் சாத்வீக போராட்ட காலத்திலும் அதனை தொடர்ந்து வந்த தமிழ் தேசிய ஆயுத போராட்ட காலத்திலும் போர் ஓய்வின் பின்னரும் இன்று வரை இலங்கை அரசின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் போராட்ட ஒடுக்கும் வழிமுறைகளாக வலிந்து காணாமல் ஆக்குதலையும் தடுப்பில் சித்திரவதை செய்தலையும் கையாண்டு வந்துள்ளன. போர் ஓய்வின் பின்னரும் குறிப்பாக பல சிங்கள அரசுகள் பதவியேற்ற பின்னர் 2021 வரை தமிழரை இலக்கு வைத்து புனர்வாழ்வு என்ற பெயரில் தடுப்பில் சித்திரவதைகளும் பாலியல் வன்முறையும் திட்டமிட்ட முறையில் தொடர்வதாக உண்மைக்கு நீதிக்குமான சர்வதேச திட்டம் இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், சித்திரவதையிலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் டோர்ச்சர் ஆகிய சர்வதேச அமைப்புகள் தொடர்ந்தும் ஆவணப்படுத்தி வருகின்றன. மார்க் விட்டேக்கர் எழுதிய லேர்னிங் பொலிட்டிக்ஸ் ஃப்ரம் சிவராம் என்ற நூலின் 6th போராட்ட ஒடுக்க கோட்பாட்டின் நோக்கங்களும் முறைகளும் என்ற பேசு பொருளின் கீழ் படுகொலை செய்யப்பட்ட மூத்த அரசியல் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான தர்மரத்னம் சிவராம் சித்திரவதைகள் மனித உரிமை மீறல் என்பதற்கு அப்பால் போராடும் சமூகத்தின் இயல்பை இழக்க செய்யும் ஒரு அரசியல் கருவி என்பதை கீழ்வருமாறு விளக்குகிறார். கேள்வி: ஒரு போராடும் சினத்தின் மன உறுதியை எவ்வாறு தகர்ப்பது? சிவராம் அதற்கான பதிலை வழங்கியிருப்பது, தன்னிச்சையான கைதுகள், தடுத்து வைப்புகள், சித்திரவதைகள் மற்றும் விசாரணைகள் மூலம் ஒரு போராடும் சமூகத்தின் அடிப்படையே தகர்க்கலாம். இவை அனைத்தும் அந்த சமூகத்தினோட உரிமைக்கான உணர்வை கேள்விக்குள்ளாக்கும். அதாவது அந்த சனம் தங்களுக்கு உரிமைகளும் உள்ளன என்று எண்ணுவதை மறக்கடிக்க செய்ய வேண்டும். உயிர் வாழ்வதே அவர்களது தலையாய முன்னுரிமை என்ற கட்டத்துக்கு அந்த சனத்தை தள்ள வேண்டும் என்று அவர் பதில் வழங்கியிருந்தார்.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளி காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: இந்த நேரத்திலே ஈழத் தமிழராக நாம் எம் தமிழினத்தின் வரலாறு தொன்மை பற்றியதான பல பதிவுகளை நாம் பார்த்தும் கேட்டும் இருந்தாலும் எம் அயல் தேசமான இந்திய திருநாட்டின் தமிழக ஊடகமான வசந்த் டிவி அண்மையிலே உலகம் 360 பாகை நிகழ்ச்சியில் சிறு தவறுகள் இருந்தாலும் கூட வெளியிட்ட இலங்கையின் வரலாற்று பகிர்வினை கேட்டு பார்ப்போம்.
1: இலங்கையில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சிங்களர்கள் பெரும்பான்மையினராக உள்ளனரே தவிர அவர்கள் இலங்கை மண்ணின் பூர்வீக மக்கள் அல்ல என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று சிங்களர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்களும் கருதுகிறார்கள். ஆனால் இலங்கை மண்ணின் பூர்வீக மக்கள் தமிழர்கள்தான். இந்தியாவின் கலிங்க பகுதியாக இருந்த ஒரிசாவிலிருந்து சென்ற விஜயன் என்ற அரசர் இலங்கையின் தெற்கு பகுதியில் கரை ஒதுங்கினார். அங்கே இருந்த குவேனி என்ற தமிழ் இளவரசியை அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அவனது வாரிசுகள்தான் சிங்களர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. விஜயனுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே கிமு 145 முதல் 101 வரை 44 ஆண்டுகள் எல்லாளன் என்ற சோழ வம்சத்தைச் சேர்ந்த மன்னன் சிறப்பாக ஆட்சி நடத்தியதை சிங்களர்களின் வரலாற்று நூல் மகாவம்சம் புகழ்ந்துள்ளது. கிபி 993 சோழ பேரரசன் ராஜராஜ சோழனின் படையெடுப்பினால் அப்போதைய இலங்கையின் ஆட்சியாளன் 5 மகிந்தன் நாட்டின் தென்பகுதிக்கு தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. 5 மகிந்தனை விரட்டிச் சென்ற ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கிபி 1017 அவனை சிறைபிடித்து சோழ நாட்டுக்கு கொண்டு வந்தான். 1948 இலங்கைக்கு விடுதலை கொடுத்த ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டை பெரும்பான்மை இனமாக இருந்த சிங்களர்களிடம் ஒப்படைத்தனர். சிங்களவர்களிடம் இணக்கமாக இருந்த தமிழ் தலைவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டனர். சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி, பௌத்தம் மட்டுமே அரசு மதம் என சிங்களவர்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினர். கல்வியை தரப்படுத்துகிறோம் என்ற

பெயரில் மருத்துவம், பொறியியல் போன்ற உயர்கல்வி படிப்புகளில் சேர்ந்து படிக்க தமிழர்கள் 70 விழுக்காடு மதிப்பெண் பெற வேண்டும் என்றும், சிங்கள மக்கள் 60 விழுக்காடு எடுத்தால் போதும் என்றும் சட்டம் இயற்றினர். தமிழர்கள் தங்கள் வாகனங்களில் ஸ்ரீ என்ற எழுத்தை பயன்படுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர் தந்தை செல்வாவுடன் போட்டுக்கொண்ட எந்த ஒப்பந்தத்தையும் இலங்கை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றாமல் ஏமாற்றினர். இலங்கை விடுதலை பெற்ற போது தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த 10 லட்சம் மலையக தமிழர்கள் இலங்கையின் குடிமக்கள் அல்ல என்றும், அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்றும் சிங்கள அரசு அறிவித்தது. இதையடுத்து இலங்கையில் பிறந்த மலையக தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவும் 1964 செய்து கொண்ட ஒப்பந்தப்படி 5 லட்சம் தமிழர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். 1981 ஜூன் முதல் தேதி யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான அரிய தமிழ் நூல்களும் ஆவணங்களும் ஓலை சுவடிகளும் சாம்பலாகின. இதேபோல் 1984 ஜூலையில் வெலிக்கடை சிறையில் நடந்த சம்பவம் இலங்கை வரலாற்றின் கருப்பு பக்கமாகும். இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடியும் அதன் காரணமாக அரசியல் குழப்பமும் நிலவி வருகிறது. கடந்த ஆண்டு நடந்த மக்கள் போராட்டத்தால் ராஜபக்சே குடும்பத்தினர் அரசு பதவிகளிலிருந்து விலகிச் சென்றனர். ரணில் விக்ரமசிங்கே புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். எனினும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீர்ந்தபாடில்லை. அதே நேரம் இலங்கையின் 75வது சுதந்திர தினம் கடந்த பிப்ரவரி 4 தேதி அரசு சார்பில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது.

0: நடிகர் விஜய் அண்மையில் உயர்தர மாணவர் பரிசளிப்பு நிகழ்விலே நிகழ்த்திய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று ஜூன் 22 தேதி பிறந்த நாளை கொண்டாடும் அவருக்காக விஜயின் அடுத்த திரைப்படம் லியோவின் முதல் பாடல் இன்று அவரது குரலிலே வெளிவந்திருந்தது. இது என்ன சர்ச்சை வாதங்களை ஏற்படுத்த போகின்றது என்பதை நாமும் பொறுத்து பார்ப்போம்.
1: ஜூன் 22 இந்த திகதியை கால்பந்தாட்ட உலகக்கண்ணு ரசிகர்களால் மறக்கவே முடியாது. இந்த ஜூன் 22 அதிகம் விமர்சிக்கப்பட்ட, அதிகம் விவாதிக்கப்பட்ட, அதிகம் சர்ச்சைக்குள்ளான 2 கோல்கள் பெறப்பட்ட நாள் இது. அந்த 2 கோல்களும் ஒரே போட்டியில் பெறப்பட்டது, ஒரே அடிக்காக பெறப்பட்டது. 10th இலக்க ஜேர்சி அணிந்த அர்ஜென்டினாவினுடைய பெரும் நட்சத்திரமான மெரடோனா பெற்றுக் கொடுத்த அந்த 2 கோல்கள் 1986 மெக்சிகோ சிட்டியில் நடந்த உலகக்கண்ண கால்பந்தாட்ட தொடரின் காலிறுதியில் இங்கிலாந்துக்கு எதிராக அந்த 2 கோல்களையும் பெற்றுக் கொடுத்தார் மெரடோனா. அதில் ஒரு கோல் அவருடைய கையில் பட்டு கோலாக மாறியது. இந்த கோலை ஹேண்ட் ஆஃப் கோட் என்று ரசிகர்கள் இப்போதும் கொண்டாடி வருகிறார்கள். எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ இந்த 2 கோல்களும் அதே அளவுக்கு விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருந்தது. இந்த நிகழ்வு நடந்து, இந்த சாதனை நடந்து சரியாக 40 ஆண்டுகள் கழித்து அதே ஜூன் 22 திகதி உலகக்கண்ட கால்பந்தாட்ட தொடரில் மெக்சிகோவில் இருந்து அதன் எல்லை பகுதியிலே அமைந்திருக்கும் டெக்சாஸில் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலும் அர்ஜென்டினா களமிறங்குகிறது. அங்கும் 2 கோல்கள் பெறப்படுகிறது. அந்த 2 கோல்களையும் பெற்றுக் கொடுத்தவர், 10th இலக்க ஜேசி அடைந்தவர், அவர்தான் மெஸ்ஸி. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சாதனையை புதுப்பித்திருக்கிறார் மெஸ்ஸி. இந்த சாதனை மாத்திரமல்ல, கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தில் நீண்ட காலமாக தகர்க்கப்படாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை மெஸ்ஸி கடந்திருக்கிறார். உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனை தான் அது. இப்போது 18 கோல்களை அடித்து உலக கிண்ண தொடரில் அதிக கோல்களை அடித்த வீரர்களுக்கான வரிசையில் அசைக்க முடியாத முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறார் மெஸ்ஸி. நீண்ட காலமாக தகர்க்க முடியாமல் இருந்தது, யாராலும் முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் மெஸ்ஸி அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். நடப்பு கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தில் முதல் போட்டியிலே அர்ஜென்டினா களமிறங்கிய போது அர்ஜென்டினாவுக்காக ஹாட்ரிக் கோல் அடித்து ஒரே போட்டியில் 3 கோல்களை பெற்றுக் கொடுத்து மெஸ்ஸி அந்த போட்டியிலே அர்ஜென்டினாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அதே நேரம் நேற்று நடந்த போட்டியிலும் 2 கோல்களை அடித்து மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தார் மெஸ்ஸி. நடப்பு உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய அர்ஜென்டினா அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மெஸ்ஸி தான் இந்த நடப்பு உலக கிண்ணத்தில் ஒரு வீரரால் பெறப்பட்ட அதிக கோல்களை இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார். 5 கோல்களை அவர் பெற்றிருக்கிறார். அர்ஜென்டினா நடப்பு உலக கிண்ணத்தில் பெற்ற 5 கோல்களுமே மெஸ்ஸியால் பெறப்பட்டது. நாளை 39th பிறந்த நாளை கொண்டாட போகிறார் மெஸ்ஸி. இதுவரைக்கும் 59% கோல் முயற்சிகளை அவர்தான் எடுத்திருக்கிறார் அர்ஜென்டினா அணிக்காக. சுமார் 22 முயற்சிகளை எடுத்திருக்கிறார் கோல் அடிப்பதற்கு. அதிலே 8 முறை அவர் இலக்கை அடைந்திருக்கிறார். அதே நேரம் மெஸ்ஸி இந்த அர்ஜென்டினா அணிக்காக கடந்த முறை உலக கண்டத்தை வென்று கொடுத்தது போலவே இந்த முறையும் இப்போது நாக் அவுட் சுற்றுக்கு அர்ஜென்டினா அணியை அடைத்து கொண்டு போயிருக்கிறார். பல சாதனைகளோடு இப்போது மெஸ்ஸி நடப்பு உலக கண்டத்தில் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதே நேரம் மெஸ்ஸியினுடைய சாதனையை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் பிரான்சினுடைய எம்பாபே. எம்பாபே இதுவரைக்கும் 16 கோல்களையே அடித்திருக்கிறார். நடப்பு உலக கிண்ணத்தில் மெஸ்ஸிக்கு கடும் சவாலாக இருக்கக்கூடிய வீரராக எம்பாபே மாறியிருக்கிறார். அதே நேரம் மெஸ்ஸிக்கும் அவருக்கும் இடையிலே அதிக கோல்கள் எண்ணிக்கையில், கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் எண்ணிக்கையில் அவரும் மெஸ்ஸியும் கடும் போட்டியில் இருக்கிறார்கள். மெஸ்ஸி 18 கோல்கள், எம்பாபே 16 கோல்கள். எனவே இந்த தொடர் முடிவடைகின்ற போது யாருக்கு அந்த முதலாம் இடம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மெஸ்ஸியினுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா 2வது முறையாக, அவருடைய அணித்தலைமையின் கீழ் 2வது முறையாக கால்பந்து உலக கிண்ணத்தை வெல்லுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். மெஸ்ஸிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் உலகம் முழுவதும் இருக்கும் கால்பந்தாட்ட ரசிகர்கள் சார்பாக மெஸ்ஸிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இன்றைய செய்தியின் பின்னணியில், சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தை எதிர்கொள்ள தமிழ் புலமையாளர்கள் தத்தமது துறைகள் சார்ந்தாவது நிபுணத்துவ அறிவையும் பங்களிப்பையும் தமிழ் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கின்றார் சமூக பொருளாதார ஆய்வாளரான செல்வின் ரேனியஸ்.
2: இலங்கை தீவில் உள்ள தேசிய பிரச்சனை என்பது பல தேசிய இனங்கள் வாழ்கின்ற இத்தீவில் உள்ள அந்த மக்களை சமமாக அங்கீகரித்து அவருடைய எதிர்கால வாழ்வியலையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வடிவம் ஒன்றும் இல்லாதன்றமையில் தவறான பெரும்பான்மை ஜனநாயக வடிவத்தினூடாக இலங்கை தீவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குப்படத்தை கொண்ட சிங்கள மக்களின் அதிகாரத்தின் கீழ் ஏனைய மக்கள் ஒடுக்குமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த சிங்கள மக்களுடைய கருத்தியல்கள் ஒரு தவறான தாழ்வுணர்ச்சி கொண்ட அதனூடாக தாங்கள் ஒரு மேலாதிக்கத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு கோபா மூக்கத்தனமான ஒரு வடிவமாக இங்கு மாற்றப்பட்டுள்ள நம்மைதான் இங்கு இருக்கின்றோம். இந்த நிலைமையில் அவர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக ஆகக்கூடியளவான எல்லா விதமான தந்திரோபாயங்களையும் அவர்கள் பிரயோகிப்பார்கள். அது அவருடைய தேவையும் கூட, அவருடைய பலமும் கூட. இலங்கைக்கான அரசியல் அமைப்பு சுதந்திரத்தை பிரித்தானியர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரம் சுதேசிகள் கையில் மாற்றப்படவிருந்த காலகட்டங்களில் பிரித்தானியாவிலிருந்து வந்து இலங்கைக்கான அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆய்வுகளை செய்த டொனமூர் அவரை எப்படி கையாளுவது என்பது சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் கையாண்டார்கள். அதே போன்று காலத்துக்கு காலம் சர்வதேச உறவுகளை எவ்வாறு கையாளுவதன் மூலம் தாங்கள் நினைக்கின்ற விடயங்களை முன்னெடுக்கலாம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருடைய ராஜதந்திரம் இருந்தது. அவர்கள் யாருக்கு யாரிடமும் காத்திருக்கவில்லை, இறந்து போகவில்லை. தாங்கள் தான் விதியை உருவாக்கி கட்டமைத்தார்கள். அவர்கள் யாரிடமும் விண்ணப்பித்து போட்டு காத்திருக்கவே இல்லை. மூலோபாயமும் இருந்தது. அதற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டார்கள். ஒருங்கிணைத்து அவர்களுக்குள் எவ்வாறு பல்வேறு விதமான இன மத குல பிராந்திய வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், கட்சி வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் தங்களை ஒரு சமூகமாக கட்டமைப்பதில் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சிறிய தீவில் வாழுகின்ற ஒரு அருகிய இனமான சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்ட அந்த பண்பாட்டு மக்கள் அந்த மக்கள் தங்களை கட்டமைப்பதற்கு மிகுந்த பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். தங்களுக்கென்றே ஒரு மொழியை உருவாக்கினார்கள். நாங்கள் தொல்காப்பியன் காலத்தில் உருவாகின தமிழ் மொழியை அன்று அவர் படைத்த இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் வைத்துக் கொண்டும் நாங்கள் மொழியை பெருமைப்படுகின்றோம். சாதனைக்குரியவர் தொல்காப்பியன், நாங்கள் அல்ல. ஆனால் சிங்கள மக்கள் தங்களுக்குரிய மொழியை தாங்களே உருவாக்கினார்கள். தங்களுக்கென்று வாழ்வியலை உருவாக்கினார்கள். பண்பாட்டு கோலங்களை உருவாக்கினார்கள். பொறுமையத்தை கட்டமைத்தார்கள். எல்லாவற்றையும் கட்டமைத்து தங்களுக்கு என்று தேசத்தை கட்டமைத்தார்கள். நாங்கள் அந்த இடத்தில் முழுமையாக தவறினோம். எங்களுக்கு என்று நாங்கள் எதையும் கட்டமைக்கவில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை ஊடாக இறந்து கேட்டோம். கோரிக்கைகள் ஊடாக கோரிக்கைகளை விட்டுவிட்டு காத்திருந்தோம். இதுதான் எங்களுடைய அரசியலும் சிங்கள அரசியலும். சிங்கள அரசியல் எந்த பச்சை கட்சியா, நீல கட்சியா, சோப்பு கட்சியா, மஞ்சள் கட்சியா பிரச்சனை இல்லை. தேசியம் என்று வரும்போது அவை ஒன்றுதான் நிலைப்பாடு. இது இன்று வெளிப்பட்டிருக்கின்றது எவ்வாறு தெளிவாக. அண்மையில் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் மூன்று நாள் கலந்துரையாடல் நடந்தது. அதில் ஒரு நாள் விடயமாக பேசப்பட்ட விடயம் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள். அப்பொழுது தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி கேட்கின்றார், நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் இன்னும் உங்களுடைய திணைக்கள வரம்புகள் என்று செய்கின்றீர்களா இல்லையா என்று. அவர்கள், இல்லை, நாங்கள் திணைக்கள வரம்புக்கு வெளியில் இருந்தும் செய்கின்றோம். எங்களுக்கு பௌத்த துறவிகளும் சில இடங்களில் பிரகடனப்படுத்துகின்றார்கள். நாங்கள் அந்த இடங்களில் அந்த வர்த்தமான பத்திரிகையை பிரசுரிக்காமலே நாங்கள் கல் போட்டு அந்த இடங்களை ஒதுக்குகின்றோம். எங்களுடைய தொல்லியல் ஆய்வுகளுக்கும் தொல்லியல் கட்டுமானங்களுக்கும் தேவையான நிதியை திணைக்களத்தினுடைய நிதிமுறை வரமுறைக்கு அப்பால் பல்வேறு சக்திகளிடம் பெற்று செய்கின்றோம். இந்த ரெண்டு விடயங்களும் திணைக்களத்தினுடைய அரசு திணைக்களத்தின் நியமங்களுக்கு மிகவும் தவறானது. இந்த விடயம் அந்த கூட்டத்தில் மிக கடுமையாக எதிரொலித்தது. எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு கடுமையான கேள்வியை கொண்டிருந்திருப்பார், அப்படி எவ்வாறு செய்ய முடியும் என்பது. ஆனால் அந்த கூட்டம் முடிந்து ஒரு சில வாரங்களுக்குள் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டிக்கு போகின்றார் பௌத்த பீடங்களை சந்தித்து ஆசி பெறுவதற்கு. அவர் போனாரா அல்ல அழைக்கப்பட்டாரா என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த ஆசி பெறுகின்ற விடயத்தோடு சேர்ந்து அவருக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கில் இலங்கை முழுவதும் பௌத்த விகாரங்களை கட்டமைப்பதும் தொல்லியல் சார் விடயங்களை முன்னெடுப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அதற்காக தொல்லியல் திணைக்களத்துக்கு தேவையான வசதிகள் வெளியிலிருந்து வரும்போது அவற்றை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்ற ரெண்டு அறிவுறுத்தல்களும் அவருக்கு பகிரங்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது எங்களுக்கு புரிகின்றது தானே, இந்த நாட்டில் ஜார் ஜனாதிபதியாக வந்த என்ன கட்டளைகள் எங்கிருந்து வருகின்றன என்று. ஒரு உத்தியோகபூர்வமான திணைக்களமும் அரசியல் ஜனாதிபதியும் இருந்து பேசிய விடயம் அந்த திணைக்களத்துக்கு ஜனாதிபதி கொடுக்கின்ற ஒரு இறுக்கமான முடிவு அது என்ன ஒரு பக்கத்தால் போய் ஒரு ஒரு வேறு வழியால் அதிகார பீடத்தின் பௌத்த பீடத்தினுடைய உச்சத்தினுடைய இருந்து கட்டளையாக மீண்டும் ஜனாதிபதிக்கு வருகின்றது என்று சொன்னால் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் இலங்கையில் உள்ள அரசியலை அசைப்பவர்கள் யார், அதற்கு பின்னால் உள்ள அந்த நரம்பு மண்டலம் யார் என்பது தெரியும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த சிங்கள மக்கள் தங்களை கட்டமைத்திருக்கின்றனர். இருக்கின்றார்கள், ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். அங்கு அந்த விகாரங்களை கட்டுவதற்கு அரசாங்க நிதிக்கு வழியில் அந்த விடயங்களை செய்வதற்கு, தொல்லியல் சாதக விடயங்களை முன்னெடுப்பதற்கு அல்ல, வேறு இன்னொரு விடயங்களை முன்னெடுப்பதற்கு அங்கு எவ்வளவோ தனவந்தர்கள், அக்கறையாளர்கள், ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள் அங்கு பின்புலமாக இருக்கின்றார்கள். இங்கே நடக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயங்களை பராமரிப்பதற்கும் பேணுவதற்கும் கூட எவ்வளவு போராட வேண்டி இருக்கின்றது எங்களுடைய செயற்பாட்டாளர்கள். அன்னையில் கூட சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடிய மந்திரிமனை இடிந்து விழப்போது அதை பராமரிப்பதற்கு போதிய வளம் இல்லை, சங்கிலியன் வாயிலை பராமரிப்பதற்கு போதிய வளம் இல்லை என்றெல்லாம் பேசினார்கள். சிறிய சிறிய விஷயங்களை கூட எங்களால் கையாள முடியாமல் இருக்கின்றது. இந்தியா இந்த யுத்தத்துக்கு பின் கட்டி கொடுத்த இந்த மிகப்பெரிய கலாச்சார மண்டபம், இந்த கலாச்சார மண்டபத்தை இன்னும் பொறுப்பேற்று நடத்துவதற்கான ஒரு முழுமையான ஆளுமையை நாங்கள் இன்னும் நிரூபிக்கவில்லை. எங்களிடம் தந்தால் இந்த கலாச்சார மண்டபத்தை நாங்கள் நடத்துவோம், அதற்கு தேவையான மூலதனத்தையும் நடைமுறை செலவுகளையும் கையாளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொருளாதார பலம் இருக்கின்றது, நிர்வாக பலம் இருக்கின்றது நாங்கள் நிரூபித்திருந்தால் இன்று அது எங்களுடைய ஆளுமைக்கு கீழ் வந்திருக்கின்றே. இது மாதாந்த செலவுகளை மீளமைக்க மாநகர சபையில் இடமில்லை, நிதி இல்லை, எங்களுடைய ஆளுமைக்குள் அதை பராமரிப்பதற்கு எங்களுடைய ஆளுமை இல்லை, ஆளணி இல்லை என்று சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கும் இல்லை இல்லை இல்லை சொல்றது மூலம் என்னென்னதான் மண்டபம் கட்டப்பட்ட துவங்கின காலத்திலிருந்து எங்களுக்கு தெரியாத மண்டபத்தை நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கான ஆளுமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று என்ன செய்தோம், அதையெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு கடைசியாக இந்தியா திருப்பியும் வந்து பிணை எடுத்து 5 வருஷத்துக்கு நாங்கள் இந்த பராமரிக்கிற செலவுகளை பொறுப்பெடுக்கின்றோம் என்ற பிறகு நாங்கள் தடுமாறினோம். என்ன நடக்கும் சொன்னால், எங்களிடம் எதற்கும் சரியான நிகழ்ச்சி திட்டம் இல்லை, எங்களிடம் ஒரு பொறுப்பு கூறல் என்ற விடயமே இல்லை. எவ்வாறு எங்களால் தேசிய விடுதலையை, தேச விடுதலையை முன்னெடுக்க முடியும்? ஒரு தேசத்தை வெறும் கனவில் மட்டும் காணுகின்றவன், கனவில் மட்டும் கண்டுகொண்டு வாய்வு தட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாகத்தானே நாங்கள் இருக்கின்றோம். இப்படி வழங்குகின்றான் சிங்கள சமூகம், தமிழ் சமூகம் இந்த நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி. ஏன் இலங்கையில் இஸ்லாமிய சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை எடுத்து பாருங்கள், எவ்வாறு தங்களை கட்டமைக்கின்றார்கள். 2 தோணிகள் சவாறு செய்வது போன்று அவள் இருந்து கொண்டு 2 சமூகங்கள், இந்த பெரும்பான்மையாக சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், 2 சமூகங்களுக்கு நடுவிலும் அவர்கள் இருந்து கொண்டு தங்களை ஒரு மிகவும் வலிதான ஒரு சமூகமாக, தங்களை தக்க வைப்பதற்கான எல்லா விதமான அணுகுமுறைகளையும் முன்னெடுத்து செய்கின்றார்கள் தானே. அங்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது தானே, தெளிவான அணுகுமுறை இருக்கின்றது தானே. ஆனா எங்களிடம் இதுவரையும் அப்படி ஒரு அணுகுமுறையும் இல்லை, நிகழ்ச்சின்றும் இல்லை. எங்களிடம் இருப்பதை தக்க வைப்பதற்கான அந்த உள்ளுணர்வும் எங்களிடம் இல்லை. எல்லா விடயங்களிலும் நாங்கள் தன்முனைப்பு கொண்டவர்களாக, எல்லாவற்றுக்கும் நதி மூலம் ரிசி மூலம் தேடி அந்த தன்னோட கூட பயணிக்கக்கூடியவனையும் புறந்தள்ளுகின்றவனாகத்தான் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னமும் கட்சியும் கொடுநிலையும் மதமும் ஊரும் பிராந்தியமும் எங்களுக்கு வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கான போராட்டங்களும் இதுதான் எங்களுடைய சித்த விளையாட்டாக இருக்கின்றன. எங்களுடைய புலமையாளர்கள் என்ன எங்கிருக்கின்றார்கள்? எங்களுடைய கல்வியலாளர்களால் புலமையாளர்களால் இந்த பொதுவான விடயங்கள் சம்பந்தமாக தொல்லியல் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தானே, பண்பாடு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தானே, புறமியம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தானே, சமூக மேல மேலெழுச்சி என்ற விடயம், இந்த விடயங்கள் பற்றி ஏன் எங்களுடைய கல்வியலாளர்கள் பேசுகின்றார்கள் இல்லை? இவர்கள் கற்றது வெறுமனே ஒரு பணியை செய்வதற்காகத்தானா, ஒரு பதவியை பெற்றுக் கொள்வதற்கான தகுதிக்காக மட்டும்தான் கற்றார்களா? ஏன் இவர்கள் வெளியே வந்து பேச முடியாதவர்களாக இருக்கின்றார்கள்? தங்களுடைய புலமைசார் தளத்தில் நின்று பேசலாம் தானே, நீங்கள் விட மணி சேர்த்து அதிகாரத்துக்கு எதிராக பேசவில்லை, சரியான தர்க்கத்தை பேசலாம் தானே, பேசவில்லை தானே. இங்குள்ள பிரச்சனை இதுதான். நாங்கள் இன்னமும் தேசம் விடுதலை கிடைத்த பிறகுதான் தேசத்தை கட்டி எழுப்போம் என்பது அல்ல, தேசத்தை கட்டி எங்களுடைய ஆளுமையை நாங்கள் தகுதியை நிரூபிக்க வேண்டும், நாங்கள் ஒரு தேசத்தை நிர்வகிக்க தகுதியானவர்கள் என்பதை, தேசத்தை கொண்டிருக்க தகுதியானவர்கள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அந்த விடயம் இங்கு உருவாக்கப்படவே இல்லை. இதுதான் இந்த பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த கட்சிகள் சிலவழிய கட்சிகள் ஒன்றாக வருவது, எல்லா கட்சிகளும் ஒரு திசையில் பயணிக்க வேண்டும், ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆனால் அதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றாக வந்து ஒரு அணியாக மாறினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எதிரியுடன் அல்லது எதிராளியுடன் பேசும்போது உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அந்த கட்சியின் பேரால் ஒருவரோ இருவரோ தான் மட்டும்தான் போகலாம். ஆனால் நம்ம எதிர்பக்கத்தில் பல்வேறு கட்சிகளின் பேராலும் பல்வேறு குழுக்களின் பேராலும் நிரம்ப பேர் வரும்போது உங்களுடைய வாதத்திற்கு பலம் சேர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போகும். எனவே நீங்கள் நீங்களாக இருந்து கொள்ளுங்க, உங்கள் கட்சிகளின் பேராலும் குழுநிலைகளின் பேராலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் செல்லுகின்ற திசையும் அந்த திசைக்கான பயணமும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய போகின்ற உங்களுடைய பணிப்பொறுப்புகள் தெளிவாக பிரிக்கப்பட வேண்டும். ஜார் ஜார் எதிரே முன்னெடுப்பது, ஜார் பாராளுமன்றத்தில் முன்னெடுப்பது, ஜார் சர்வதேசத்தில் முன்னெடுப்பது, ஜார் பிரதேச உள்ளூரில் முன்னெடுப்பது, ஜார் பொருண்மியத்தை முன்னெடுப்பது, ஜார் பண்பாட்டை முன்னெடுப்பது, ஜார் மத விழுமியங்களை முன்னெடுப்பது, ஜார் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, எல்லாத்தையும் நீங்கள் தயார் செய்து பிரியுங்கள் துல்லியமாக. அதை பொருட்படுங்கள். பெருமனை அங்கும் இங்குமாக பட்டாசு கொளுத்திக் கொண்டு செய்த போராட்டங்களுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டு செய்ய வேண்டாம். நீங்கள் ஒவ்வொன்றை பொருட்படுங்கள், ஒவ்வொரு பிராந்தியங்களை பொருட்படுங்கள், ஒவ்வொரு மக்களை பொருட்படுங்கள், ஒவ்வொரு துறைகளை பொருட்படுங்கள், ஒவ்வொரு பணிகளை பொருட்படுங்கள். ஆனால் எல்லாமே அந்த குறிப்பிட்ட புள்ளி நோக்கியதான திசையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும். எவ்வாறு இஸ்லாமியர்கள் தங்களது தொழுகையின் போது தங்களுடைய தாங்கள் மக்காவை நோக்கியதாக தாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்காவை நோக்கியதாக தொழுகையை செய்கின்றார்கள். அதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட திசையறி கருவியை கூட அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் திசையறி கருவியை பார்த்தாவது மெக்கா இந்த திசையில் இருக்கின்ற நினைத்து அதை கும்பிடுவார்கள். ஒரு புள்ளியை நோக்கி எல்லோரும். அதுபோலதான் நாங்கள் எங்களுக்கான அந்த ஒரு புள்ளியை கண்டறிய வேண்டும்.
3: கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சில போட்டோஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான். சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த போட்டோஸை வந்து வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி சமர்ப்பிச்சிருக்கான். பிள்ளையான், கருணா, கோட்டாபய ராஜபக்ச மூன்று பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிற போட்டோஸ் தான் வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு மனு சம்பந்தமான விசாரணை நடந்தது, இன்றைக்கு வரைக்கும் அது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தான் கைது செய்யப்படக்கூடாது, ஈஸ்டர்குண்ட தாக்குதல் சம்பந்தமான விசாரணைக்கு நான் கைது செய்யப்படலாம், சிஐடி விசாரணைக்கு பயமா இருக்கு, ஷானின விசாரணைக்கு பயமா இருக்குன்னு சொல்லி தான் கைது செய்யப்படுறதை தடுக்கிறதுக்கான ஒரு மனுவை வந்து பதிவு செய்திருந்தவர். அது சம்பந்தமான பரிசீலனை நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் எடுக்கப்படலை. நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்யவும் இல்லை. கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்த்த மாதிரி தான் கைது செய்யப்படக்கூடாது என்ற மாதிரியான ஒரு உத்தரவும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படலை. சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்தும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படலை. அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லியும் சொல்லப்படலை. கைது செய்யப்பட மாட்டார் என்ற உத்தரவாதமும் இன்றைய வழக்கு விசாரணையிலையும் கொடுக்கப்படலை. ஜூலை 6 வரைக்கும் இந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா வந்து சில வாதங்களை முன் வச்சிருக்கிறார். இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் புதுசா ஒரு சில கருத்துக்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஷானி அபேசேகர் இந்த விசாரணை எப்படி நடத்த முடியும் என்றதான் முதலாவது கேள்வி. ஷானி இந்த விசாரணை நடத்தக்கூடாது என்றுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு வந்து நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் அது சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர ஒரு சில அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணை அறிக்கையா இருக்கலாம், இல்லாட்டி வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரா இருக்கிற ஜனகடி செல்வா தலைமையில் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இது தவிர மேல் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அல்விஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைகளையும் வந்து கோட்டாபய ராஜபக்சனுடைய பேரை குறிப்பிடப்படவே இல்லை. அப்ப திரும்ப கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமா அவரை கைது செய்யறதுக்கான நோக்கம் எதுக்கானது, எந்த அடிப்படையில் கைது செய்யப்படலாம்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணி. இதை தவிர இப்ப வரைக்கும் ஒரு சில வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. துல்லியமான தகவல் கிடைச்சிருந்தும் புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த பதவிகளில் இருந்த நபர்கள் சம்பந்தமா வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணையில எந்த ஒரு வழக்கு விசாரணையிலையும் வந்து கோட்டாபய ராஜபக்சனுடைய பேரை குறிப்பிடப்படவே இல்லை. இப்ப புதுசா வந்து அவரை கைது செய்யறதுக்கான நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது. இதை தவிர FBI அமெரிக்காவோட FBI வந்து ஒரு விசாரணை நடத்தியிருந்ததான். 33 அதிகாரிகள் இலங்கைக்கு வந்தாங்களாம். கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா, ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா சொல்றாரு, FBI அதிகாரிகள் இலங்கைக்கு வந்தாங்கன்னு சொல்லி 33 பேர் வந்தாங்க, ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டுதான் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதான் அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணியும் சொல்றாரு. இதுவரைக்கும் அது விசாரணை தரப்பால நீதிமன்றத்தில் சொல்லப்படவும் இல்லை. அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படல. வெளிநாடு போறதுக்கான பயணத்தடை மட்டும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அவருடைய லோயரை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுறாரு. ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கைது நடத்தப்பட இருக்கு. அவர் சேனல் போக்கு கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்கிற கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் இலங்கையினுடைய நீதிமன்றங்களை அவமதிக்கிற மாதிரியான கருத்துக்களை தான் ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு நபருடைய கருத்துக்களை வந்து எப்படி நம்ப முடியும் சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. லசந்த விக்ரமதுங்க கொலை உட்பட ஒரு சில நபர்களினுடைய கொலை சம்பந்தமான பழியை ராஜபக்சர்கள் மேல சுமத்துறதுக்கும் ஆசாத் மௌலானா வந்து முயற்சி எடுத்திருக்கிறாராம். அந்த மாதிரியான நபருடைய குற்றச்சாட்டை கடைசி வரைக்கும் நம்ப முடியாது என்ற மாதிரியும் இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்சவினுடைய லோயர் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டாரு. பிள்ளையானுடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா. அப்ப பிள்ளையான் சம்பந்தமான சில குற்றச்சாட்டுகளையும் மௌலானா சுமத்தி இருக்கிறாராம். ஒரு சில கொலைப்பட்டியல்கள் குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமா அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப ரமேஷ் டி சில்வா கேட்கிறாருன்னு சொன்னா பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா. அப்படியான ஒரு நபரை பிள்ளையானுடைய கொலைப்பட்டியல் இதுதான் சொல்லி ஒரு பட்டியலை சமர்ப்பிச்சிருக்கிறார். அதை எப்படி நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதை நான் எப்படி விளங்கிக் கொள்றேன்னு சொன்னா, இப்ப பிள்ளையானுடைய கொலைப்பட்டியல் சொல்லி பிள்ளையாண்ட செக்ரட்டரியை சொல்வாரா இருந்தா, அந்த சம்பவங்கள் உண்மையா இருக்கிற பட்சத்துல அவருக்கும் தொடர்பு இருக்கு சொல்றதுக்கான ஒரு முயற்சியா, இல்லாட்டி அதுக்கு பின்னால அவருடைய நோக்கம் என்னன்றது தெரியாது. இந்த மாதிரியான கருத்து வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர சிஐடி சமர்ப்பிச்சிருக்கிற ஒரு சில போட்டோஸ் சம்பந்தமா, கோட்டாபய ராஜபக்ச பிள்ளையான் கருணா சம்பந்தமா சமர்ப்பிச்சிருக்கிற ஒரு சில போட்டோஸ் சம்பந்தமா இன்னைக்கு ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருந்தார். ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தோட சேர்த்து நீதிமன்ற வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ச இருக்கிற போட்டோஸும் பிள்ளையான் கருணா இருக்கிற போட்டோஸும் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. இது நாங்கள் இன்டர்நெட்ல பாக்குற அதே பழைய வளமையான அந்த போட்டோஸா, இல்லாட்டி ஆசாத் மௌலானா கொடுத்திருக்கிற ஏதாவது புதிய போட்டோஸா வீடியோஸா, இல்லாட்டி வேற ஏதாவது ஆதாரங்களா, இல்லாட்டி வெளிநபர்கள் யாராவது சிஐடிக்கு கொடுத்து சிஐடி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு சமர்ப்பிச்சிருக்கிற போட்டோஸ் என்னன்றது தெரியாது. ஆனா கோட்டாபய ராஜபக்சோட லோயரை குறிப்பிடுறாரு, மௌலானாவினுடைய வாக்குமூலத்தோட சேர்த்து இந்த மாதிரியான போட்டோஸ் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ஈடுபட்ட நபர்கள் பக்கத்துல பக்கத்துல இருந்து கொண்டு போட்டோ எடுக்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த போட்டோஸை மட்டுமே அடிப்படையா வச்சுக்கொண்டு ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா எப்படி குற்றம் சாட்ட முடியும், பிள்ளையான் இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சே தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கு இந்த போட்டோஸை மட்டும் எப்படி ஆதாரமாக கொள்ள முடியும், எப்படி பயன்படுத்த முடியும் என்ற மாதிரியும் கோட்டாபய ராஜபக்சோட லோயர் ரமேஷ் டி சில்வா வந்து இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் இன்றைக்கும் எடுக்கப்படலை. ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சில கைதுகள் இன்னைக்கு முக்கியமாக பேசப்படுது. சாவகச்சேரி பிரதேசத்தில் நடந்த இல்லாட்டி நடந்ததாக சொல்லப்படுற கணவன் மனைவி பிள்ளையோட ஒரு குடும்பமே கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். தெல்தனிய பிரதேசத்தில் ஒரு கைவிடப்பட்ட காருக்குள்ளேருந்து வாகனத்திலிருந்து ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சொன்னால் 2 நாட்களுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோவில் காய்ச்சிருந்தாங்க. அம்பாரா ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். நுவரெலியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து சடலமா டெட் பாடியை ஒரு நபர் தூக்கி கொண்டு போற மாதிரியான சிசிடிவி காட்சி ஒளி வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நபர் அந்த இடத்துல இருந்து அந்த டெட் பாடியை கொண்டு போய் தெல்தனிய பிரதேசத்தில் போட்டதுக்கு பிறகு போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னார்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுல அந்த டெட் பாடியை தூக்கி கொண்டு போன அந்த காதலன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு இதுவரைக்கும் தேடப்பட்டு வந்த நபர் அவருடைய மனைவியோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். வலான மோசடி ஒழிப்பு பிரிவுக்கு வந்து ஒரு ரகசியமான புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நபர் வந்து வெள்ளவத்தையில இருந்து பஸ்ல ஏறி யாழ்ப்பாணத்துக்கு போற பஸ்ல, வெள்ளவத்தையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற பஸ்ல வந்து ஏறி இருக்கிறார். யாழ்ப்பாணத்துல போய் இறங்க போறாருன்னு சொல்லி ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த பஸ்ஸை துரத்தி போய் இல்லாட்டி பின்னாலி போய் இல்லாட்டி யாழ்ப்பாணத்துல இருக்கிற போலீஸுக்கு தகவல் சொல்லி எப்படியோ போலீஸ் அதிகாரிகள் போய் சாவகச்சேரி பிரதேசத்துல அந்த நபர் பஸ்ல இருந்து இறக்கப்பட்டார் என்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லாட்டி அந்த நபர் சாவகச்சேரியில இறங்கினதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் என்ற மாதிரி 2 விதமா சொல்லப்படுது. அப்படியா இருந்தாலும் சாவகச்சேரி பிரதேசத்துல வச்சு அந்த நபரும் அவரோட பயணம் செய்திருக்கிற பிள்ளையும் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மாறு வேஷத்தில் இருந்தாராம். ஒரு தமிழ் நபர் மாதிரி நடமாற்ற நோக்கத்தின் அடிப்படையில் வந்து மாறு வேஷத்தில் இருந்தார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த நபருடைய மனைவி அவங்களும் மாறு வேஷத்தில் இருந்தாங்களாம். இஸ்லாமிய பெண்கள் அணிகிற மாதிரியான ஒரு உடுப்பு போட்டிருந்தாங்கன்ற மாதிரி ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது பார்க்க முடிஞ்சுது. அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இப்போ நுவரெலியா போலீஸ் தான் இந்த பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கு. நுவரெலியா போலீஸ்ட வந்து 2 பேரும் ஒப்படைக்கப்பட இருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னும் 2 பிள்ளைகள் இவருக்கு இருக்கிறாங்க. பாட்டிட்டு அந்த பிள்ளைகளை விட்டு போட்டு தான் இவங்க குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டுறதன் இவர்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அவர்கிட்ட கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கிற முதற்கட்ட விசாரணையில் வந்து வாக்குமூலத்தில் என்ன நடந்ததுன்றதை விவரிச்சிருக்கிறார். அந்த ரூமுக்கு போய் பார்க்குற நேரத்தில் சடலம் தூக்கில் தொங்கின மாதிரி இருந்ததாம். தான் கொலை செய்யவே இல்லை, சடலம் வந்து தூக்கில் தொங்கின மாதிரி இருந்தது. பார்க்குற நேரத்தில் எனக்கு பயமாக இருந்தது. அதனால் சடலத்தை உடனடியாக கீழே இறக்கி காருக்குள்ளே வாகனத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு நுவரெலியாவிலிருந்து கண்டி திகன பிரதேசம் வரைக்கும் பயணம் செய்திருக்கிறாரு. திகன பிரதேசத்தில் அவருடைய மனைவி இருந்த வீட்டுக்கு தான் அந்த வாகனம் முதல்ல போயிருக்கு. டெட் பாடியோட அந்த வாகனம் போனது இந்த நபருடைய இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த மனைவியுடைய வீட்டுக்கு, இல்லாட்டி அவர் தங்கியிருந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு 2 பேரும் காய்ச்சிருப்பாங்க போல ஏதாவது ஒரு பிளான் போடப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகுதான் தெல்தனிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற காப்பாக்கில் அந்த வாகனத்தை கொண்டு போய் கைவிட்டதுக்கு பிறகு இவரே தெல்தனிய போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதை முதல்கட்ட வாக்குமூலத்தில் வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், நான் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சடலம் கிடக்குன்னு சொல்லி போலீஸுக்கார வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தது. அந்த சடலத்தை அந்த இடத்துல கைவிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுற சந்தர்ப்பத்தில் இவருக்கு அவருடைய நண்பர் உதவி செய்திருக்கிறார். நெருக்கமான ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர் குண்டசால பிரதேச சபையில ஒரு டிரைவரா வேலை செய்யற நபரா அந்த நபர் வந்து இவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர். அந்த வாகனம் கைவிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க வெளியேறி போற நேரத்துல அவர் வந்து இவர் ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டார்ன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் வந்து நுவரலியா போலீஸால் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றின தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இவர் சாவகச்சேரியில வச்சு கைது செய்யப்பட்டதுக்கு முதல்ல நீர்கொழும்பு சிலாபம் சொல்லி ஒரு சில இடங்கள்ல நடமாடி இருக்கிறாரு. அந்த இடத்துல நடமாடி இருக்கிறாருன்னு சொன்னா படகு மூலமா தப்பி போறதுக்கான நோக்கமா இருந்திருக்க முடியும். சிலாபம் நீர்கொழும்பு பிரதேசத்துல படகு மூலமா தப்பி போற சம்பவங்கள் இதுக்கு முதல்ல ஏராளமா பதிவாகியிருக்கு. சில நேரங்கள் அது வந்து சரிவராம போனதுக்கு பிறகுதான் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கலாம். அப்படியா இருந்தா யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த நபரை வெளிநாட்டுக்கு படகு மூலமா தப்பி ஓட்டுறதுக்கு உதவி செய்ய தயாரா இருந்த நபர்கள் யாருன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல அவருக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருந்த நபர்கள் என்ற அடிப்படையில வந்து இன்னும் ஒரு சிலர் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்க கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நபர் சம்பந்தமான ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வழி வந்திருக்கு. நேற்று ஊடகங்கள்ல பேசப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து போலீஸ் அதை ஒரு ஒபிஷியல் ரிப்போர்ட் உத்தியோகபூர்வமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த நபர் எப்படியான மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிறவர் சொல்லப்பட்ட மாதிரி பெண்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறது இவருடைய நீண்ட காலமா ஒரு பிளான் பண்ணி தான் இதை செய்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. போலீஸ் ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1,18,00,000 ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். ஒரு வாகனம் சம்பந்தமான மோசடி கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தப்பட்டு வருது. 1,700,000 ரூபாய் சம்பந்தமான மோசடி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. 1,300,000 ரூபாய் மோசடி இதுவும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்படுற ஒரு வழக்கு. இசமஹாராம நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்படுது. 2,200,000 ரூபாய் மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு. 42,00,000 ரூபாய் மோசடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரன்னு சொல்லி ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறாருன்னு சொல்லி பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையும் நடத்தப்படுது. இதை தவிர குற்ற புலனாய்வு தணைக்களம் சிஐடி இன்னும் 4 வழக்குகள் வந்து தனித்தனியே பதிவு செய்திருக்கு. புதுக்கடை ஹொரண கடுவல நீதவான் நீதிமன்றங்களில் இந்த வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரியான ஏராளமான குற்ற சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற நபர் தான் இவர்ன்றது இந்த போலீஸ் ரிப்போர்ட்லையும். இப்ப நடந்திருக்கிற சம்பவங்கள் அவருடைய வாக்குமூலத்திலிருந்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய மனைவியும் இதுக்கு உடந்தை இறந்திருக்கிறார் என்றது அவருடைய வாக்குமூலம் வந்து உறுதி செய்திருக்கு. டெட்போடியோட அந்த இடத்துக்கு போனது ரெண்டு பேரும் சந்திச்சு கதைச்சு கொண்டது. கதைச்சதுக்கு பிறகு தெல்தனிய ஹாஸ்பிட்டல் காப்பாக்கில் வந்து இந்த வாகனம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குமூலத்தை பார்க்குற நேரத்தில் கணவன் மனைவி சேர்ந்து நடத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவமாக தான் இது வந்து பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் பதிவானதால் தான் இது இந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்படுது. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி பட்டியல் போடுற மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு, பொது வழியில பேசப்படலை. இந்த பிசியோ தெரபிஸ்டம் உயிரிழக்காம இருந்திருந்தா, இந்த சடலம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்குமா இருந்தா பொது வழியில இதை பற்றின விஷயங்கள் பெருசா பேசப்பட்டிருக்காது. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா கணவன் மனைவி சேர்ந்து இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது. யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவமா தான் இதுவும் பதிவாகி இருக்கு. அடுத்த கட்ட விசாரணைகள்ல இப்படியான தகவல்கள் தெரிய வரும்ன்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு நாங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான தீர்ப்பு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 16 வருஷ கடூழிய சிறை தண்டனை, சாதாரண சிறை தண்டனையும் கிடையாது. சிறையில் கொடுக்கிற வேலைகளை செய்து கொண்டு 16 வருஷங்களும் அவர் சிறையில் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இதுக்கு முதல்ல 2 தடவை வந்து பிற்போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முகமது மிஹால் வந்து அறிவிக்கிறார். இதில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 வழக்குகளையும் அவர் குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் சந்தேகத்துக்கிடமா இல்லாத முறையில வந்து அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 4 வழக்குகள் தலா 4 வருஷங்கள் என்ற அடிப்படையில் 16 வருஷ கடூழிய சிறை தண்டனைய முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனம் வந்து எதிர்நோக்கி இருக்கிறார். இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அவர் கூட்டி போகப்பட்டிருந்தார். மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் அவருக்கு இருக்கு. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வெளிக்கடை சிறையில இதே மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி அது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வசதிகளோடையும் வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் தனக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கைவிலங்கு போடப்பட்டு கூட்டி போகப்பட்டிருக்கிறார். இனி கைதி என்ற அடிப்படையில் தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற நபர் என்ற அடிப்படையில் 16 வருஷங்களையும் வெளிக்கடை சிறையில் வந்து அவர் கழிக்க வேண்டிய இருக்கும். 2006 காலகட்டத்தில் அபிவிருத்தி லுத்தர சபையினுடைய தலைவர் என்ற பதவிக்கு வந்து அவர் நியமிக்கப்படுறார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளை கூப்பிடுறாரு. தேசிய அபிவிருத்தி லுத்தர சபையிலிருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நாங்க இந்த நிறுவனத்துக்கு வந்து லொத்தர் சபைக்கு வாகனங்களை வாடகைக்கு வாங்க வேண்டியிருக்கு, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, சில நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள் அவருக்கு நெருக்கமான நபர்களுடைய நிறுவனங்களா இருந்திருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் வாகனங்களை பெற்றுக்கொள்றதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதிகாரிகளை கூப்பிட்டு அழுத்தம் விடுத்து இவர் வந்து நடைமுறையை மாற்றி அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் சொல்லியும் சில அரசு உத்தியோகத்தர்களும் வந்து இந்த வழக்குல சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் போது அதுவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 16 வருஷங்கள் கடவுளிய சிறை தண்டனையை வந்து அவருக்கு இப்ப நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. இதுல ஒரு வழக்கு, இந்த 4 வழக்குகளையும் ஒரு வழக்கு மட்டும் உதாரணமா நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இதுல வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கும் போது 15,60,000 ரூபாய் சொல்லி முன்பணம் கொடுத்திருக்கிறார் ஒரு வாகனத்துக்கு. இன்னொரு வாகனத்துக்கு 15,21,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு வாகனத்துக்கு 96,000 ரூபாய் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் சொல்லி முன்பணம் செலுத்தி வாகனங்களை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். முன்பணம் செலுத்துறதுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு நடைமுறையும் கிடையாது. அது வரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையை இவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். சில விஷயங்களை மீறிதான் செயல்பட்டிருக்கிறார்ன்றது சந்தேகத்துக்கிடம் இல்லாம நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார். இவருக்கு வந்து 62 வயது. இப்ப அதையும் தவிர ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிற ஒரு நபர் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இல்லாத இல்லாத நோய்கள் எல்லாம் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இனி எதிர்காலத்துல அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதனால தண்டனையை குறைக்க முடியாத ஐயான்னு சொல்லி அவர் சார்பாக நிலையான சட்டத்தரணி வந்து நீதிபதிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். ஆனா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சிஎபக் சார்பாக முன்னிலையான அதனுடைய உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், சட்டத்துக்கு அமைய கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை இவருக்கு அறிவிக்கப்படணும். சொன்னா நாடு கடந்த காலத்துல வங்குரோத்தடைஞ்ச நிலைமைக்கு போறதுன்னு சொன்னா இந்த மாதிரி அரச நிறுவனங்கள்ல நடந்த ஊழல் மோசடிகள் தான் அதுக்கான காரணம். அரச நிறுவனங்கள்ல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான தீர்மானங்கள் தான் அதுக்கான காரணம். இது வந்து பலருக்கும் ஒரு பாடமா இருக்கணும், ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரியான தீர்ப்பு அறிவிக்கப்படணும்னு சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளர் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமா காட்டுறதுக்காக இந்த தீர்ப்பை நான் அறிவிக்கிறேன். எந்த விதமான சலுகையும் அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 16 வருஷங்கள் கடவுளிய சிறை தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மேன்முறையீடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவருடைய சட்டத்தரணிகள் வந்து மேன்முறையீடு செய்ய போறாங்கன்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லா வசதிகளோடையும் இருந்த ஒரு நபர் வந்து சிறைக்குள்ள இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்ன்றதை பார்க்குற நேரத்தில் கடந்த காலங்களில் இருந்து இந்த மாதிரியான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கும் இருந்தா இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். அப்படி நடந்திருக்குமா இருந்தா என்று சொன்னா கட்டத்தில் வந்து ஒரு பாட்காஸ்ட்டை நான் பார்த்தேன். சிங்கப்பூரோட பாதுகாப்பு அமைச்சர் கே சண்முகம் குறிப்பிட்டிருந்தார், அமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சட்டம் சமமானது, அந்த மாதிரியான பயம் இருந்தால் மட்டும்தான் நாடு உருப்படும்ன்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து அவர் சொல்லியிருந்தார். இலங்கையிலையும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில வழக்கு விசாரணைகளில் தீர்ப்புகள் அறிவிக்கப்படுது. அந்த பட்டியலில் இப்போ சேர்ந்திருக்கிற நபர் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சில சட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. ICCPR சட்டத்துக்கு அமைய வந்து இந்த மாதிரி துன்புறுத்த முடியாது. நீதிபதி வந்து இந்த மாதிரியான ஒரு கைதியை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில் வந்து நீதிபதி ஈடுபட வேண்டியிருக்கும் சொல்லியும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிக்கை மூலமா முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு. சுரேஷ் சலேவை நேரடியாக போய் பார்த்து அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அனுப்பி வைக்கப்படணும்னு சொல்லியும் இந்த கடிதத்தில் வந்து ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களை சிஐடி கட்டுப்பாட்டில், இப்போ வைத்தியசாலையில் இருந்தாலும் சிஐடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபர் எதுக்காக எம்பிக்கள் போய் பார்க்கணும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சி வந்து அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமா இருந்தா அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு இடம் கொடுக்கப்படுமா இருந்தா எதிர்காலத்தில் பிக்குகள் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமையை எதிர்நோக்க முடியும் சொல்லியும் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சிங்கள மக்களை தூண்டி விடுறது, ராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறார் சொல்லி இன்னொரு பக்கம் பிக்குகளை தூண்டி விடுறது.
4: You're listening to 3ZZZ, Melbourne's ethnic community radio, 92.3 FM, broadcasting in your language.
5: The following is the Egyptian program.
6: في سني أصبح الاستعداد جزءاً من الحياة. استعداداً للفيروسات مثل الإنفلونزا وكوفيد، أتلقى التطعيم بانتظام. تتغير الفيروسات باستمرار، ولهذا السبب فإن التطعيم مهم حقاً لحماية نفسك من الأمراض الخطيرة ودخول المستشفى. وتزداد المخاطر عند بلوغ سن 65 عاماً. التطعيم هو أفضل استعداد. تحدث إلى أخصائي الرعاية الصحية الخاص بك واحجز موعداً للتطعيم اليوم. صرحت به الحكومة الأسترالية كامبرا.
5: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
7: البرنامج القادم البرنامج المصري.
8: Three Triple Z 92.3 FM
9: على موجة 92.3 FM.